மட்டும் காணா கருப்பா வாடா நீயும் இறங்கி வாடா வந்துரு வந்துரு தானா வந்துரு வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லைன்னா பாட்டு படிப்பேன் உடுக்கை அடிப்பேன் சாப்பிட்டு

0: സന്ധിവാദം, സ്ട്രോക്ക്, മുട്ടുവേദന, നടുവേദന, കഴുത്തുവേദന തുടങ്ങിയ പ്രശ്നങ്ങൾ നിങ്ങളെ അലട്ടുന്നുണ്ടോ? എല്ലാവിധ ഇടുപ്പ്, കഴുത്ത് സംബന്ധമായ രോഗങ്ങളും ശസ്ത്രക്രിയയില്ലാതെ പരിഹരിക്കാം അഹല്യ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റലിൽ. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി വിളിക്കൂ 04923226888, മൊബൈൽ 9496000129. അഹല്യ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്.
1: സ്വപ്നതുല്യമായ ഒരു വീട് എല്ലാവരുടെയും ആഗ്രഹമാണ്. നിങ്ങളുടെ സങ്കല്പങ്ങളിലെ ഭവനത്തിന് രാജകീയ പ്രൗഢി നൽകുവാൻ ദൃശ്യ മാർബിൾസ് എന്നും നിങ്ങൾക്കൊപ്പം. അന്താരാഷ്ട്ര ബ്രാൻഡുകളുടെ പ്രീമിയം കളക്ഷനുകൾ മുതൽ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും ബഡ്ജറ്റിനിണങ്ങുന്ന ആകർഷകമായ ടൈലുകൾ വരെ ഒരുക്കിയിരിക്കുന്നു. 40,000 ചതുരശ്ര അടിയിൽ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഷോറൂമായ ദൃശ്യയിൽ 10,000 ചതുരശ്ര അടിയിൽ വിസ്മയമൊരുക്കുന്ന സാനിറ്ററി ഉൽപ്പന്നങ്ങളുടെ അതിവിശാലമായ ശേഖരവും ഒരുക്കിയിരിക്കുന്നു. ഗുണമേന്മയിൽ വിട്ടുവീഴ്ചയില്ലാത്ത പാരമ്പര്യം, വിശ്വസ്തത. നിങ്ങളുടെ വീടിന് ദൃശ്യഭംഗിയേകാൻ ദൃശ്യ മാർബിൾസ്, അച്ചുമൂർത്തിമംഗലം, വടക്കഞ്ചേരി, ഗവൺമെന്റ് കോളേജിന് സമീപം, ചിറ്റൂർ. ജീവിതത്തിന്റെ ഓരോ നിമിഷത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ് 1962. ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM.
2: വണക്കം മക്കളെ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் நம்புறோம். ஒரு நாட்டை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும்? லாங்குவேஜா, ஹிஸ்டரியா, லிட்ரேச்சரா? கண்டிப்பா அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நாட்டு மக்கள் என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஃபுட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபுட், இட்ஸ் கல்ச்சர் சர்வ்ட் ஆன் பிளேட். ஒரு சமையலோட ஸ்மெல்ல ஒரு ஊரோட ஹிஸ்டரி இருக்கும். ஒரு ரெசிபிக்குள்ள பல ஜெனரேஷனோட மெமரிஸ் இருக்கும். ஒரு டிஷ்ஷுக்கு பின்னாடி கிளைமேட் இருக்கும், ஃபார்மிங் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். அதனால தான் வேர்ல்டுல டிராவல் பண்ற பல பேர் இஃப் யூ வாண்ட் டு நோ அ பிளேஸ் ஈட் லைக் த லோக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடும் அப்படிதான். இங்க சாப்பாடுனா ஹங்கர் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு இமோஷன். நம்ம ஊரு சமையல்ல சிம்பிளிசிட்டி இருக்கும், ஹெல்த் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், அதோட சேர்ந்து ஒரு அழகான கதையும் இருக்கும். இன்னைக்கு நாம தமிழ்நாடுவோட சில ஐகானிக் டிஷ்ஷஸ் பத்தி பேச போறோம். ஒரு பொங்கல் பவுல்ல இருந்து திருநெல்வேலி ஹல்வா வரைக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒரு ஊரையும் ஒரு கல்ச்சரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ ஒரு பியூட்டிஃபுல் கல்னரி ஜேர்னிக்கு ரெடியா? அப்ப தமிழ் மண்ணோட சுவைய செலிப்ரேட் பண்ண நம்ம முதல் பாடல் வந்து உன் சமையல் அறையில் படத்துல இருந்து இந்த பொறப்பு தான் சாங் தான் முதல்ல கேட்க போறோம். திஸ் இஸ் அஹல்யா FM, இது நம்ம நேரம், அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. പൊങ്കൽന്നു சொன்ன உடனே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வருது? சுகர் கேன், மஞ்சൾ கொத்து, பானை, பொங்கலோ பொங்கல்னு எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுற அந்த சந்தோஷ சீன் தானே. ஆக்சுவலி பொங்கல் இஸ் நாட் ஜஸ்ட் அ டிஷ், இட்ஸ் அ செலிப்ரேஷன். ஹார்வெஸ்ட் முடிஞ்சு பூமிக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்றதுனால தான் பொங்கல். அதனால இந்த டிஷ்ஷுக்கு தமிழ் கல்ச்சர்ல ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? பொங்கல்னு வர வேர்டோட மீனிங் ஓவர் ஃப்ளோன்னு அர்த்தம். அத பானையில அரிசி பொங்குறத மட்டும் குறிக்கல, வாழ்க்கையில சந்தோஷமும் செல்வமும் பொங்கட்டும்னு ஒரு அழகான வேண்டுதல். ரெண்டு ஃபேமஸ் வெர்ஷன்ஸ் இருக்கு. வெண்பொங்கல், மிளகு ஜீரகம் நெய்யோட செம்ம கம்ஃபர்ட் ஃபுட். சக்கரை பொங்கல், வெள்ளம் நெய்ய அதே மாதிரி முந்திரி ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்வீட் செலிப்ரேஷன். இந்த டிஷ் நமக்கு ஒரு லெசன் சொல்லுது, நேச்சர் கொடுக்கற ஒவ்வொரு தானத்துக்கும் நன்றி சொல்லணும். ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளோ வந்தாலும் பொங்கல் மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் நம்ம வீட்டில் சர்வ் ஆகும்போது அது ஸ்டொமக்கை மட்டும் ஃபில் பண்ணாது, ஹார்ட்டையும் ஃபில் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஃப்ளேவரை இன்னும் அழகாக ஃபீல் பண்ண நாம ஒரு பாட்டு தான் கேட்க போகிறோம். கனகன சமையல்னு சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டுக்கு அப்புறம் we will be right back. இது நம்ம நேரம் and this is RG Hira with you on Ahalya FM. Stay tuned.
1: எட்டு ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.

0: மகமகம சமயல்
1: இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். தமிழ்நாடு ஃபுட்டுனா எல்லாம் மைல்டு டேஸ்ட்டும் தான் யாராவது சொன்னா அவங்களுக்கு செட்டிநாடு சமையல் ஒரு பிளேட் சர்வ் பண்ணுங்க, ஒன் பைட் போதும், ஆன்சர் கிடைச்சிடும். செட்டிநாடு கியூசின்னா காரைக்குடி பக்கம் இருக்கிற நாகரத்தார் கம்யூனிட்டியோட கல்னரி ட்ரெஷர். இந்த சமையலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பைசஸ் இருக்கும், ஆனா பேலன்ஸோட இருக்கும். மிளகு, சொம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்படி பல ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஃபிளேவரும் இன்னொரு ஃபிளேவரை டாமினேட் பண்ணாது. அதுதான் செட்டிநாடு சமையலோட மேஜிக். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பழைய காலத்துல செட்டியார் கம்யூனிட்டி பிசினஸ்க்காக பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணாங்க. பர்மா, ஸ்ரீலங்கா, மலேசியா, அங்க பார்த்தா சில குக்கிங் டெக்னிக்ஸையும் ஸ்பைசஸையும் கொண்டு வந்து தமிழ் சமையலோட கலந்து ஒரு யூனிக் கியூசின் கிரியேட் பண்ணாங்க. அதனால தான் செட்டிநாடு ஃபுட்டுக்கு இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். சிக்கன் செட்டிநாடு, பெப்பர் சிக்கன், குழம்பு, பணியாரம், ஒவ்வொரு ரெசிபிக்கும் தனி ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா இதோட சால் என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி தான். விருந்தினர் வந்தா சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்காம அனுப்ப மாட்டாங்க. ஃபுட்னா டேஸ்ட் மட்டும் இல்ல, அது அன்பு, அதை செலிப்ரேட் பண்ண. இது அடுத்த பாடல் வருது, அன்னபூரணி படத்துல இருந்து லைஃப் இஸ் ஆன் பாட்டு தான் இப்போ அகல்யா எஃப்எம்ல நீங்க கேட்க போறீங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம் ஸ்டேஜ்.

0: உனக்கு ஹோம்வொர்க் ஒண்ணும் இல்ல?
1: அதான் பண்ணிட்டு இருக்கேனே.
0: வீட்டு வேலையை சொல்லலடி.
1: இல்லம்மா, எல்லாமே முடிச்சிட்டேன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇന്നിക്ക് ഹെൽത്തി ഫുഡ്നു சொன்ன உடனே ஓட்ஸ் ஸ்மூத்தி பவுல்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனா நம்ம முன்னோர்கள் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சூப்பர் ஃபுட் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. அதுதான் கூழ். கூழ்னா ஒரு சிம்பிள் ஃபுட்னு நினைக்க கூடாது, அது தமிழ் மண்ணோட விஸ்டம். ராகி சோளம் மாதிரி சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி செய்யப்படும் இந்த உணவு உடல்

அப்பவே தெரிஞ்சது சம்டைம்ஸ் நம்ம மாடர்ன் நினைக்கிற விஷயம் நம்ம ட்ரெடிஷனில் ஆல்ரெடி இருக்கும். சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ், சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதனால தான் கூழ் ஒரு ஃபுட் மட்டும் இல்லை, ஒரு லைஃப் ஸ்டைல். அப்ப இந்த மண்ணின் மண் வாசனையும் கிராமத்து சுவையும் செலிப்ரேட் பண்ற ஒரு அழகான ஃபோக் ஃப்ளேவர் பாடல் என்னன்னா, வாகை சூடு படத்திலிருந்து சர சர சார காத்து வீசும் போது, சர சர சார காத்து வீசும் போது, சார பார்த்து பேசும் போது. இந்த பியூட்டிஃபுல் சாங் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. இது அகல்யா FM. This is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഒരു തമിഴ് വീട്ടില് காலையில எழுந்த உடனே வர்ற ஸ்மெல் என்ன? சுட சுட இட்லி இல்ல கிறிஸ்பி கிறிஸ்பி தோசை. இட்லியும் தோசையும் தமிழ்நாடோட ஐடென்டிட்டின்னு சொன்னா அது ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட் இல்ல. இட்லி தோசை ரெண்டு பேரும் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ்ல தான் செய்யப்படுது. அண்ட் அரிசி உளுந்து கொஞ்சம் பேஷன்ஸ் ஃபெர்மெண்டேஷனோட மேஜிக் அவ்வளவுதான். அதனால தான் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இட்லிய வேர்ல்ட்ல ஹெல்த்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒன்னுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பியூட்டி என்னென்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல ஊருக்கு ஒரு தோசா ஸ்டைல் மாறும். காஞ்சிபுரம் இட்லி, கல் தோசை, செட்டு தோசை, கறி தோசை, நெய் ரோஸ்ட், லிஸ்டே முடியாது. ஆனா எந்த வேரியேஷன்ஸும் இருந்தாலும் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து காலையில சாப்பிடுற அந்த ஃபீலிங்க்கு ஈக்குவல் எதுவும் இல்லை. வீட்டுல அம்மா தோசை சுட சுட போடுற சவுண்டு, சட்னி அரைக்கிற ஸ்மெல்லு, அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாம் ஒரு தமிழ் வீட்டோட மார்னிங் சவுண்ட் ட்ராக். ஆனா இப்ப ஸ்டைல் எல்லாம் மாறுது. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து குக் பண்ணாதான் சரியா இருக்கும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா தோசைய இன்னும் டேஸ்டா வைக்கிறது அது கூட சேர்ந்து சாப்பிடுற சட்னி தான். மிளகு சட்னி இல்ல தேங்காய் சட்னி, இந்த மாதிரி சட்னி தான் அதை இன்னும் சூப்பராக்குதுன்னு எனக்கு தோணும். ஃபுட் சம்டைம்ஸ் ஃபில் த ஸ்டொமக், பட் சம் ஃபுட்ஸ் ஃபில் த ஹார்ட். அப்படிதான் எனக்கு தோசை. ஸோ அப்ப இந்த ஃபெமிலியர் ஃபீலிங்கோட ஒரு பியூட்டிஃபுல் பாடல் கேட்கலாம். பப்பி படத்துல இருந்து ஒரு ஃபுட் சாங் ஸ்பெஷல் உங்களுக்காக பிளே பண்றேன். திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. இது நம்ம நேரமான அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்டு.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. തിരുനെൽവേലി ഹൽവാട இந்த பாட்டு ஞாபகத்தில் இருக்குல்ல. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்வீட்ஸ் பத்தி பேசும்போது ஒரு பேரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது, திருநெல்வேலி ஹல்வா. திருநெல்வேலி போனா ஹல்வா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன டயலாக் இன்னும் பல வீட்டில் கேட்கலாம். ஆனா இந்த ஹல்வாக்கு பின்னாடியும் ஒரு அழகான ஹிஸ்டரி இருக்கு. இது வீட் மில்க் நெய் சர்க்கரை சேர்ந்து ரொம்ப பொறுமையா செய்யப்படுற ஒரு ஸ்வீட். அண்ட் பல பேர் சொல்றது என்னன்னா, நார்த் இந்தியால இருந்து வந்த ஹல்வா ப்ரிப்பரேஷன்ல திருநெல்வேலி மக்கள் லோக்கல் டேஸ்ட் அடாப்ட் பண்ணி இன்னைக்கும் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆன சிக்னேச்சர் ஸ்வீட்டா மாத்திட்டாங்க. ஹல்வானா சுகர் மட்டும் இல்ல, அது ஒரு செலிப்ரேஷன். வெட்டிங்கா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், டிராவல் முடிச்சு வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும், ஒரு ஹல்வா பேக்கெட் கண்டிப்பா இருக்கும். ஃபுட் சம்டைம்ஸ் பிகம்ஸ் எ மெமரினா, திருநெல்வேலினா ஹல்வாதா, மதுரைனா ஜிகர்தண்டா, கரைக்குடினா செட்டிநாடு. இதுதான் தமிழ்நாடோட கல்னரி ஐடென்டிட்டி. அப்போ இந்த ஸ்வீட் மெமரிஸோட ஒரு ஸ்வீட்டான பாடல் கேட்கலாம். தில் படத்திலிருந்து
1: சமையலறையில்
0: பியூட்டிஃபுல் பாடல். இது நம்ம நேர்மோன ஹலி எஃப்எம் மேன். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. என் பேரை மறந்துடாதீங்க.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മക്കളെ. ഒരു തമിഴ് വീട്ടുക്കു പോയി. വീട്ടില് ரொம்ப ഫേമസ് ഡിഷ് എന്നു കേട്ടാ പല പേരോട് ആൻസർ ഒരേ മാതിരി തന്നെ ഇരിക്കും, സാമ്പാർ സാദം. സിംപിളാ തരും, ആനാ അതുതാണ് തമിഴ് വീട്ടോട് അൾട്ടിമേറ്റ് കംഫർട്ട് ഫുഡ്. മഴയിനാൽ ഓഫീസില് ரொம்ப ടയർഡാ വന്നിരിക്കീങ്ക, ഹോസ്റ്റലിൽ ഇരുന്ന് വീട്ടുക്ക് ലീവ്ക്ക് വന്നിരിക്കീങ്ക. അമ്മ ഒരു പ്ലേറ്റ് സുട സുട സാമ്പാർ സാദം പോട്ട് പക്കത്തില് ഉരുളക്കിഴങ്ങ് റോസ്റ്റ് അപ്പളം കൊഞ്ചം ഊർഗ വെച്ചാ അതുക്ക് മേലെ 5-star മീൽ കൂടെ കംപ്ലീറ്റ് பண்ண முடியாது. அதுதான் சாம்பார் சாதமோட மேஜிக். நான் முதல் முதல்ல சாம்பார் சாதம் ஏதோ ஒரு கோவில்ல போய் தான் சாப்பிட்டேன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சாம்பார் பத்தி பல கதைகள் இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி, மராத்தா ரூலர் சம்பாஜி பேர்ல இருந்துதான் சாம்பார் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது தமிழ் சமையலோட அடையாளமா மாறிடுச்சு. சாம்பார்ல பியூட்டி என்னன்னா, ஒரு பவுல்ல தான் பருப்பு இருக்கும், காய்கறி இருக்கும், மசாலா இருக்கும், நியூட்ரிஷன் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், பேலன்ஸ்ட் மீல்னா அதுதான். அதனாலதான் தமிழ் வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டா சாம்பார் தான் அப்படின்னு சொல்ல யாரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஐயோ, எனக்கு இப்பவே வீட்டுக்கு போலான்னு தோணுது. அப்போ இந்த வீட்டு சாப்பாடு ஃபீல்ல செலிப்ரேட் பண்ண இந்த ஒரு பியூட்டிஃபுல் பாடல். சீடன் படத்திலிருந்து சரவண சமையல்னு ஒரு பாட்டு இருக்கு, விஜய் யேசுதாஸ் பாடின ஒரு பாடல். சோ உங்களுக்காக இந்த சாங் நான் டெடிகேட் பண்றேன். இது ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம்.

அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயா காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது, கழுவி

0: நீதான் வடப்பள்ளீஸ்வரனா? நானு இந்த வெங்கடாசலத்தை பாக்கல, பார்த்த உடனே நீங்க வேலைக்கு வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு,
1: அதை காப்பாத்துற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM.
1: அப்பப்பா இன்னைக்கு நாம ஒரு அழகான கல்னரி ஜர்னி பண்ணோம்ல. பொங்கல்ல நாம நன்றிய பார்த்தோம், செட்டிநாடு கியூசன்ல நாம சமையல் கலையை ரசிச்சோம், கூட நம்மளுக்கு நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எவ்வளோ ஹெல்த் கான்சியஸ்னு காட்டுச்சு, இட்லியும் தோசையும் ஒரு தமிழ் வீட்டோட காலை பொழுத ஞாபகப்படுத்துச்சு, திருநெல்வேலி ஹல்வா ஒரு ஊரோட பெருமைய சுவைய மாத்துச்சு, சாம்பார் சாதம் வீடுனா என்ன ஃபீலிங்னு புரிய வச்சுது. இதெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. Food is never just about filling our stomach. Food tells our story. So, Tamil culture la ஒரு அழகான பழமொழி இருக்கு, உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது சரியான உணவு தான் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் சிறந்த மருந்து. நம்ம முன்னோர்கள் கலோரி கவுண்ட் பண்ணல, புரோட்டீன் சார்ட் மெயின்டைன் பண்ணல, ஆனா சீசனுக்கு சீசன் உடலுக்கு தேவையான சாப்பாடு என்னன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாங்க. அதனால தான் நம்ம ட்ரெடிஷன் ஃபுட்ஸ் இன்னைக்கும் ரெலவென்ஸ் லூஸ் பண்ணல. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம், நியூ குயிசின்ஸ் ட்ரை பண்ணலாம், ஆனா நம்ம வேர்களை மறக்க கூடாது. என்னன்னா, ஒரு கல்ச்சரை புரிஞ்சுக்கணும்னா அந்த கல்ச்சரோட உணவு ரசிக்கணும், ஒரு ஊரோட சுவைய உணர்ந்தாதான் அந்த ஊரோட இதயத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த சுவையான பயணத்துல ஏன் கூட சேர்ந்து வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு கதையோட உங்களுடன் சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா. பபாய். சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர், பபாய். அண்ட் லாஸ்ட் சாங், உணவே மருந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா இருங்க. திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா சேயிங் பபாய் ஃப்ரம் அஹல்யா FM. இது நம்ம நேரம்.